உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையில் எல்லோரும் உங்கள் மனதில் ஷரகாம் ஷரகாம் என்ற வார்த்தையை உச்சரியுங்கள். இப்போது உங்கள் மனது ஆழ்கடல் போல் அமைதியாகி ஒரு நிலையை அடைந்திருக்கும். உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பூவாக இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங் இன் திஸ் வேர்ல்டு.

0: without break with Ahalya FM 90.4 கேட்டு கேட்டு கூட்டு கூட
1: கரும்பன காற்றின் தாளவுமாய் நீங்களோட காதோரம் 90.4 அகல்யா FM கேட்டு கேட்டு

0: கிஃப்ட் வந்திருக்கா?
1: ஆமாம், கிஃப்ட். என்ன கிஃப்ட்?
0: How to be perfect in life not book.
1: பார்க்கறது ரொம்ப டிசிப்ளினா இருக்கீங்களே. டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க?
2: 4:30.
1: ஏன் வீடு வீடாக போய் பால் பேக்கெட் போடுவீங்களா?
2: இல்லை இல்லை, படிப்பேன்.
1: படிப்பீங்க.
2: But you look beautiful.

0: Listen without break with Ahalya FM 90.4. கேட்டு கேட்டு கூட்டு கூட
1: கரும்பன காற்றின் தாளவுமாய் நீங்களோட காதோரம் 90.4 அகல்யா FM கேட்டு கேட்டு.